0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோ.
1: உங்கள் அபிமான சவுத் ரேடியோ செயலியில் உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்கின்ற அரிய வாய்ப்பு. இப்பொழுது செயலியின் இடது பக்க மெனு பகுதியில் சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை தட்டுங்கள். உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை தமிழின் முன்னணி வானொலிகளில் விளம்பரங்களை பார்த்த பின் கேட்டு மகிழுங்கள்.

0: சவுண்ட் என்றாலே உங்கள் காதுகளில் தேனிசை பாய்ச்சும் வானொலிகள்.
1: ஒரே ஒரு பெயர் சவுண்ட் ரேடியோ.
0: அடுத்து வரும்
1: நான்கு பாடல்கள்.

ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு செல்லாக்கு.

0: பழைய ஆசை, புதிய ஆசை, சின்ன ஆசை, பெரிய ஆசை, இப்படி எல்லா ஆசையும் எதுவுமே கிடையாது. இப்ப பழைய ஆசை புது ஆசையா வந்திருக்கு.
1: Hey everybody, welcome one and all, man. I hope you're ready to shake, party and grind tonight.
2: Yeah, my man, பாட்டு போடியா?
1: Hit it!

0: ஸ்டோரில் 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள எக்ஸ்க்ளூசிவ் சவுத் ரேடியோ செயலியை இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோஸ் என தேடி டவுன்லோட் செய்யுங்கள். SOUTHRADIOS

0: நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள்.
1: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.

0: சவுண்ட் என்றாலே உங்கள் காதுகளில் தேனிசை பாய்ச்சும் வானொலிகள்.
1: ஒரே ஒரு பெயர் சவுத் ரேடியோ.
0: அடுத்து வரும்
1: நான்கு பாடல்கள்.

ரேடியோஸ் எப்போதும் உங்களோடு பயணிக்கும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் இப்பொழுதே கிடைக்கிறது உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ்.

0: நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள்.
1: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான். புதுமைதான்.
2: பதினெட்டு வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் எல்லா ஆம்பளையும் நீங்க தாண்டா இருக்காங்க. இந்த இடத்துக்கு அப்படி என்ன தாண்டா மவுசு? ஆ,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோ.
1: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.
2: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். பேக்ல புஷ்

உங்கள் மதிப்பெண்களும் விமர்சனங்களும் நம்மை ஊக்கப்படுத்தட்டும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோஸ்.

your voice. I am singing song. Soup song. Flop song.

0: Celebrity only on southradios.com.
1: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி

0: கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோ. ஆப் ஸ்டோரில் 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: நகர்து அடாங்கு இடாங்கு பைமாகுது கீமாகுது அங்ககுது இங்ககுது எங்ககுது உள்ளகுது சட்னுகுது பட்னுகுது தட்னுகுது ஒட்னுகுது.

உங்கள் மதிப்பெண்களும் விமர்சனங்களும் நம்மை ஊக்கப்படுத்தட்டும். ஆப் ஸ்டோரில் 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.

லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா அந்த பொண்ணை வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே

0: beats, south vibes. எப்போதும் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோடு அடுத்து வரும் நான்கு பாடல்கள்.
1: உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சாங்ஸ் கேட்க only on southradios.com.

0: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: Listening to South Radio from world's most livable city to around the world.

0: சவுண்ட் என்றாலே உங்கள் காதுகளில் தேனிசை பாய்ச்சும் வானொலிகள்.
1: ஒரே ஒரு பெயர் சவுண்ட் ரேடியோ.
0: அடுத்து வரும்
1: நான்கு பாடல்கள்

இருந்தானே அவனை உசுப்பி விட்ட வீணே. இனி விசிலு பறக்கும் தானே, என் பேர அடி மதுர வீரன் தானே.

0: Get your feelings from your favorite songs. Only on southradios.com.
1: சபதத்தின் வானொலி செயல் இப்பொழுது எல்லையில்லாத இசை அனுபவத்தை உங்களுக்கு வழங்கின உலகின் முன்னணி தொழில்நுட்பங்கள் அத்தனையையும் கலையகத்தில் உள்வாங்கி மிக துல்லியமான அதிநவீன ஒலியமைப்புடன் Android Auto மற்றும் Apple CarPlay வசதியுடன் உங்களுடைய மகிழுந்துகளில் கேட்டு மகிழ்கின்ற வாய்ப்பை தருகிறது. பேரன்போடும் பெருமதிப்போடும் நம்மை ஊக்கப்படுத்தி தொடர்கின்ற அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எங்களுடைய நன்றியும் நல்வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும்.

0: Get your feelings from your favorite songs. Only on southradios.com.
1: உங்கள் அபிமான சவுத் ரேடியோ செயலியில் உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்கின்ற அரிய வாய்ப்பு. இப்பொழுது செயலியின் இடது பக்க மெனு பகுதியில் சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை தட்டுங்கள். உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை தமிழின் முன்னணி வானொலிகளில் விளம்பரங்களை பார்த்த பின் கேட்டு மகிழுங்கள்.

0: கதை காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐ அம் சேயிங்,

0: ஆணியே புடுங்க வேணாம்.
1: ஓகே.
2: அடுத்து வரும் நான்கு பாடல்கள் அறிய ஆவலா. இணைந்திருங்கள் சவுத் ரேடியோஸுடன்.

0: இது நம்ம வீட்டு வானொலி சவுத் ரேடியோஸ்.
1: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள எக்ஸ்க்ளூசிவ் சவுத் ரேடியோ செயலியை இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோஸ் என தேடி டவுன்லோட் செய்யுங்கள். SOUTHRADIOS.

0: রয়েছে only on southradios.com.
1: இப்பொழுது நமது தென் வானொலி கேளை நம்ம சவுத் ரேடியோஸ் Android Auto மற்றும் Apple CarPlay வசதியுடன் கிடைக்கின்றது. இப்பொழுதே உங்களுடைய மகிழுந்துகளில் கேட்டு மகிழ்வதோடு உங்கள் மதிப்பெண்களையும் விமர்சனங்களையும் 5 நட்சத்திரத்தோடு வழங்கி எங்களை ஊக்கப்படுத்துங்கள். பேரன்போடு தொடர்கின்ற அனைவரது நல் ஆதரவிற்கும் நன்றியும் வாழ்த்துக்களும்.

மிக துல்லியமான ஒளித்தெளிவு, மிக வித்தியாசமான தொழில்நுட்பம். சவுத் ரேடியோஸ் உங்கள் இதய பரப்பெங்கும் இனிமை சேர்ப்பது

இணைந்திருப்பது வானொலி செயலி சவுத் ரேடியோ சுடன். App Store-ல் 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.

0: அன்பு தாய்மார்களே மற்றும் பிஸியாக இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, நம்ம விஜய் ஆண்டனி பிச்சைக்காரனாக நடித்திருக்கும் பிச்சைக்காரன் படத்திலிருந்து இதோ உங்களுக்காக ஒரு கிளாமர் சாங்.
1: சமர வொனிதா சவுஞ்ச லிம்பியா.

0: Listen your favorite songs only on southradios.com. App Store இல் 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: மச்சான், நாளைக்கு நியூ இயர், இன்னையோட இந்த குடியை விடுறோம்டா. சத்தியம்டா, சத்தியம்டா.

0: favorite hits. Only on southradios.com.
1: உங்கள் இதய பரப்பெங்கும் இனிமை சேர்ப்பது

0: Get your feelings from your favorite songs. Only on southradios.com.
1: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்த இப்பொழுதே சவுத் ரேடியோஸ் ஆபிஷியல் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள்.

0: அஜிஜுள்ள வந்துருடி கொஞ்சம் ஒதுங்கி மழை விட்டதுமே போயிரலாம் ஊர நெருங்கி
1: கட்டிக்கிட்டு போறவா புள.
2: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல இங்கு எல்லாமே புதுமைதான். புதுமைதான்.
3: உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சாங்ஸ் கேட்க only on southradios.com.
4: என்ன
5: என்ன
4: ஏன் இப்படி பாக்குற?
5: ஒண்ணுமில்லையே.
4: ஒண்ணு இல்லனா ஏன் கைய வைக்கிற?
5: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

0: இது நம்ம வீட்டு வானொலி சவுத் ரேடியோஸ்.
1: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்த இப்பொழுதே சவுத் ரேடியோஸ் ஆபிஷியல் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள்.

பேராபிமானம் வென்ற நம்ம வீட்டு வானொலி சவுத் ரேடியோஸில் அடுத்து வரும் 4 பாடல்கள்.

இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான். சவுத் ரேடியோ எப்போதும் உங்களோடு பயணிக்கும்.

0: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண்கள் ஊக்கப்படுத்துங்கள்.
1: உங்கள் மதிப்பெண்களும் விமர்சனங்களும் நம்மை ஊக்கப்படுத்தட்டும்.

0: Essa é a...
1: Stay tuned with South Radios. South Radios. South Radios. எப்போதும் உங்களோடு பயணி

southradios.com. உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்த இப்பொழுதே சவுத் ரேடியோஸ் ஆபிஷியல் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள்.

உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்ட தோத்துட்டேன்னு உன் முன்னாடி நின்று அலர்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயும்

0: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.
1: நீங்கள் இணைந்திருப்பது தென் வானொலி செயலி சவுத் ரேடியோ சுடன்.

to South Radio. From world most livable city to around the world. இசையால் உங்களை வசமாக்குகிறது சவுத் ரேடியோஸ்.

பீட்ஸ் சவுத் வைப்ஸ். இப்போதும் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோடு அடுத்து வரும் நான்கு பாடல்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SouthRadios.com.

மனசுக்கு பிடித்த பாடல்கள். இது உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ். சவுத் ரேடியோஸ்.

வேலைக்கு உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். த பேக்ல புஷ்.

0: நடனம் சாங்கா
1: பாங்க
0: யாரங்க ப்ரோக்கு ஒரு பாங்க வாட் அகைன் பாங்க
1: இல்ல சாங்கு
0: சாங்கு எங்க பாடு
1: வாங்க
0: என்னண்ணா
1: மை சாங்கு நீ கேளுங்கண்ணா
0: சரியா புரியலண்ணா

0: All your favorite hits. Only on southradios.com.
1: உங்கள் அபிமான சவுத் ரேடியோ செயலியில் உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்கின்ற அரிய வாய்ப்பு. இப்பொழுதே செயலியின் இடது பக்க மெனு பகுதியில் சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை தட்டுங்கள். உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை தமிழின் முன்னணி வானொலிகளில் விளம்பரங்களை பார்த்த பின் கேட்டு மகிழுங்கள்.

0: Get your feelings from your favorite songs only on southradios.com.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது southradios.com. Tamara.

இப்பொழுது நமது தென் வானொலி கேளை அட நம்ப சவுத் ரேடியோ Android Auto மற்றும் Apple CarPlay வசதியுடன் கிடைக்கின்றது. இப்பொழுதே உங்களுடைய மகிழுந்துகளில் கேட்டு மகிழ்வதோடு உங்கள் மதிப்பெண்களையும் விமர்சனங்களையும் 5 நட்சத்திரத்தோடு வழங்கி எங்களை ஊக்கப்படுத்துங்கள். பேரன்போடு தொடர்கின்ற அனைவரது நல் ஆதரவிற்கும் நன்றியும் வாழ்த்துக்களும்.

0: பாடே
1: தா பாரே
2: புத்தர கும்மா புத்தல கும்மா கத்த புள்ள நீ செத்துரு விடாதே நீ உத்தார் விடாதே
1: அவனா
0: ஹே

நாடவுட் பாக்குறீங்களா? சே, அடே ஐயோ, ஜானிக்கு வாய்ஸ் வா.

best beats, South vibes. இப்போதும் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோடு அடுத்து வரும் நான்கு பாடல்கள். ஹிட் ஆஃப்டர் ஹிட். இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.

0: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: சவுத் ரேடியோஸ் உங்களோடு பயணிக்கும் உற்ற தோழன்.

your voice. I am singing song. Soup song. Flop song.

0: to South Radio. From world most livable city to around the world. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோ.
1: This is the remix. 2016. நாங்க வந்துட்டோம் சொல்லு, திரும்ப வந்துட்டோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனோமோ அப்படியே திரும்ப வந்துட்டோம் சொல்லு. சென்னை.

0: இது நம்ம வீட்டு வானொலி சவுத் ரேடியோஸ்.
1: இப்பொழுது உங்கள் தென் வானொலி செயல் நம்ம சவுத் ரேடியோஸ் ஆப்பிள் கார்ப்ளே மற்றும் ஆண்ட்ராய்டு ஆட்டோ வசதியுடன் உடனுக்குடன் உங்கள் மகிழுந்துகளை கேட்டு மகிழ்வதோடு உங்கள் விமர்சனங்களையும் மதிப்பெண்களையும் 5 நட்சத்திரத்தோடு பகிர்ந்து மகிழுங்கள்.
2: இந்த வார 18 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் எல்லா ஆம்பளையும் நீங்க தாண்டா இருக்காங்க. இந்த இடத்துக்கு அப்படி என்ன தாண்டா மவுசு?

0: உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சாங்ஸ் கேட்க only on southradios.com.
1: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள எக்ஸ்க்ளூசிவ் சவுத் ரேடியோ செயலியை இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோஸ் என தேடி டவுன்லோட் செய்யுங்கள். SOUTHRADIOS.

விண்ணோடு மேளச்சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன துரல் என்ன, எங்கே

0: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: மிக துல்லியமான ஒளி தெளிவு, மிக வித்தியாசமான தொழில்நுட்பம். சவுத் ரேடியோ.

0: என்ன மச்சான், பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க.
1: ஏய், நம்ம பிரவீன் பையன் கமிட் ஆயிட்டானா?
0: இவனுக்கு
2: சவுத் ரேடியோஸ் உங்களோட பயணிக்கும் உற்ற தோழன்.
3: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோஸ்.
4: Yo, honey, sing.

0: பக்கத்து கிளாஸ் தான்
1: மஜா பண்ணிட்டான்ப்பா.
0: அப்படியா?
2: டேய், உண்மையிலேயே மடா,

0: என்ன மச்சான் பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க?
1: ஏய் நம்ம பிரவீன் பையன் கமிட் ஆயிட்டானா?
0: இவனுக்கு பொண்ணா? சும்மாவே ரொம்ப ஆடுவான். எப்பட்ரா?

0: from your favorite songs. Only on southradios.com.
1: சபதத்தின் வானொலி செயல் இப்பொழுது எல்லையில்லாத இசை அனுபவத்தை உங்களுக்கு வழங்கின உலகின் முன்னணி தொழில்நுட்பங்கள் அத்தனையையும் கலையகத்தில் உள்வாங்கி மிக துல்லியமான அதிநவீன ஒலியமைப்புடன் Android Auto மற்றும் Apple CarPlay வசதியுடன் உங்களுடைய மகிழுந்துகளில் கேட்டு மகிழ்கின்ற வாய்ப்பை தருகிறது. பேரன்போடும் பெருமதிப்போடும் நம்மை ஊக்கப்படுத்தி தொடர்கின்ற அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எங்களுடைய நன்றியும் நல்வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும்.

0: your favorite hits. Only on southradios.com. இதுதான் சவுத் ரேடியோ, சவுத் பீட்ஸ், சவுத் வைப்ஸ். இப்போதும் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோடு அடுத்து வரும் நான்கு பாடல்கள். ஏண்டா
1: லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா? அந்த பொண்ணை வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ணுங்க.

0: കമരണവേം കൊടിയെടുക്ക.
1: ഏഹ്.

0: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: இதுதான் சவுத் ரேடியோ, சவுத் பீட்ஸ், சவுத் வைப்ஸ். இப்போதும் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோடு அடுத்து வரும் நான்கு பாடல்கள். 8 after hits.

0: சவுண்ட் என்றாலே உங்கள் காதுகளில் தேனிசை பாய்ச்சும் வானொலிகள்.
1: ஒரே ஒரு பெயர் சவுண்ட் ரேடியோ.
0: அடுத்து வரும்
1: நான்கு பாடல்கள்.

0: நீங்கள் இணைந்திருப்பது வானொலி செயலி சவுத் ரேடியோ சவுத் ரேடியோ உங்களோடு பயணிக்கும் உற்ற தோழன்.
1: Ha ha ha.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது South Radios.com. உங்கள் அபிமான சவுத் ரேடியோ செயலியில் உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்கின்ற அரிய வாய்ப்பு. இப்பொழுது செயலியின் இடது பக்க மெனு பகுதியில் சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை தட்டுங்கள். உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை தமிழின் முன்னணி வானொலிகளில் விளம்பரங்களை பார்த்த பின் கேட்டு மகிழுங்கள்.

0: நீங்கள் இணைந்திருப்பது தென் வானொலி செயலி சவுத் ரேடியோ சுடன்.
1: You are listening to South Radio from world's most labourable city around the world.

radios from world most livable city to around the world. இதுதான் சவுத் ரேடியோ, சவுத் பீட்ஸ், சவுத் வைப்ஸ். எப்போதும் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோடு அடுத்து வரும் நான்கு பாடல்கள்.

கேட்க மனசுக்கு பிடித்த பாடல்கள் only on southradios.com. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது southradios.com.

0: உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சாங்ஸ் கேட்க only on southradios.com.
1: Play Store மற்றும் Apple Store இப்பொழுதே கிடைக்கிறது உங்கள் அபிமான சவுத்

0: ஏய் கந்தசாமி, என் லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, ஜீ வெந்த சாமி.
1: ஓ அழகுனால இல்ல, ஓ இம்சையால நொந்த சாமி. உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.
2: நோபா நோபா நோபா சொன்னார் வள்ளுவர் கிராண்ட்பா, கூடல் தாண்டி கூட சொன்னார் கடைசி குரலின் ஷாப்பா.
3: வேணா வேணா வேணா, நீ நாமம் போட வேணா, உன்